0: அதே பவுட்டன்ல வந்து இந்தியாவில் வெளியினம் வந்து இந்த நாடுகளையும் முக்கியப்படுத்தலாம். ஓகே, நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஜியா.
1: ஜியா சொல்லுங்க.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். வாசன் நிர்மலா
1: சொல்லுங்கள்.
4: இது வந்து துருக்கி தான்.
1: துருக்கி தான். நன்றி நன்றி
4: நிர்மலா. நன்றி நன்றி.
1: ஆமாம், இது துருக்கி தான் மிகச்சரியான விடை. துருக்கியில் இடம்பெறாது. மொரோக்கோ, ஸ்பெயின், போர்த்துக்கல் என்ற ஐபீரியன் கண்ட்ரி, அந்த மெடிட்ரேரியன்சி கண்ட்ரிகளில் இடம்பெற இருக்கின்றது. ஆரம்ப போட்டிகள் 3 நாடுகளில் தென் அமெரிக்க கண்டத்தில் இடம்பெற இருக்கின்றது. உருகுவேயில் தான் முதலாவது போட்டி 1930 நடைபெற்றது. அதனால் உருகுவேயில் தொடங்குகிறது. உருகுவேயில் ஆரம்பமாகி அர்ஜென்டினா, பரகுவே 3 நாடுகளிலும் ஒவ்வொரு போட்டிகள் 3 போட்டிகள் இடம்பெற்று முடிய போட்டிகள் முழுவதும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா கண்டத்துக்கு நகருகிறது. மொரோக்கோ மற்றும் போர்த்துக்கல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இடம்பெற இருக்கின்றது. நேர்களே நன்றிகள். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் பஞ்சாட்சரம், ஜெயா, வெண்பா, தேவகுமார், ஜூலியஸ், சந்திரன், நிர்மலா, ரமேஷ், குயின்ஸ்டன், சாந்தா, பவான், நம்பி ராசையா ஆகிய நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சாராவின் விருப்ப பாடல் தொடர்ந்தொழிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அனைத்து காட்டளை வழியே இணைந்திருந்த அனைத்து நேர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி. வணக்கம் நேர்களே.

ಮಕ್ಕರ ಕರಿಸ ಕಾಡು ಸಡುಗುಡು ಸಡುಗುಡು ಸಡುಗುಡು

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 5753 lotusfuneralandcremation.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Asian Textiles in Maverum Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $24, $10, nighty $34, $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
6: 9699 Jane Street, Maple
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
7: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: வெயில மழையில நிக்கும் சாமி, எங்க வேர்வ துளி இல்ல நினைஞ்ச சாமி. கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட, காட்டையும் வேட்டையும் காக்கும் காவல் சூரன்.
1: நெல்லை என்ற சொல்லே, நெஞ்சை நிக்கோ சொல்லே.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: கலிஸ்டா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: Yappa, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
5: சுறாவளி காத்தே, வெயில போற பாத்தே, வால்யூம் ஏத்தே, ஆடு ஒரு கூத்தே,
6: சோட்டா சோட்டா கல்லி மே பட பட லைட்,
7: அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி

0: Nobody.
1: Hey, mandila porra.

கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசனை என்ன பின்ன

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: பலம் ஆகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான். கான்வர்சேஷன் டெவலப் பண்ண தெரியாம அப்புறம் மெசேஜ் 600 ரூபாய் வச்சுக்கிறேன்.
1: ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே.

0: கேமரா பாரு, பிராங்க் பண்ணு.
1: போடாங்கு பிராங்க் பைத்தியம்.
2: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
3: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- தொடர்தரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
3: 416-821-0462. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க, இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த.

தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட தரிகிட்ட

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalam closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: Alô?
1: Ai! Não vai dizer ali, ó! Ali está ele ali, ó!

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன்

0: காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

ஹரிஷ் ஜெயராஜ் கேள்விப்பட்டால் கொஞ்சம் சிஎம்ஆர் நேர்களை நொந்து கொள்வார். இப்படி ஒரு இசையை தந்திருக்கின்றது இந்த பாடலை கொண்டு போய் பத்தாம் இடத்தில் தூக்கி எறிஞ்சிருக்கிறீர்கள் என்று அருமையான அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 10:18.

0: நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் டிவியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permit-உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை KMBusiness.ca 647-522-1775
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation
3: .com. Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: நிகழ்ச்சியில் ஒன்பதாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது பிரியங்கா திரைப்பட பாடல் SBB குரலில். நேர்களை இந்த வேளையில் நாங்கள் ஒரு உலகத்தில் இந்த கோஸ்டாரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கின்றது, அதை பலரும் கண்டுகொள்வதில்லை போல் தெரிகின்றது. கோஸ்டாரிக்கா என்பது தென் அமெரிக்க மற்றும் வட அமெரிக்கா என்பவற்றுக்கு இடையில் காணப்படுகின்ற ஒரு மத்திய அமெரிக்க நாடு. இந்த மத்திய அமெரிக்க நாடு பல்வேறு விடயங்களில் தன்னை ஸ்ட்ரென்தாக ஒரு நிலையானதாக வளர்த்திருக்கின்றது. மத்திய அமெரிக்காவில் நிக்ரகுவா மற்றும் பனாமா ஆகிய நாடுகளுக்கிடையில், பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் சமுத்திரங்களுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு இந்த கோஸ்டாரிக்கா. ஒரு பசுமையான காடுகள், முப்போக்கான ஒரு சூழலியல் பாதுகாப்பு மற்றும் அமைதியான வாழ்க்கை முறைக்கு உலகப்புகழ் பெற்றிருக்கின்றது. இது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் உலகின் மொத்த உயிரியல் பன்முகத்தன்மையில் சுமார் 5% பங்கை வகித்து வருகின்றது. இந்த நாடு நீங்கள் அண்மையில் பல நாடுகளது மகிழ்ச்சி குறிகாட்டிகள் வெளியிடப்பட்டது. மார்ச் மாத அளவில் உலகில் மகிழ்ச்சி குறிகாட்டிகளில் முக்கியத்துவம் பெறுகின்ற நாடுகள் பற்றிய பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கின்ற போது பல நாடுகள், ஃபின்லேண்ட், டென்மார்க், ஐஸ்லேண்ட், ஸ்வீடன் இப்படி நாடுகள் முதல் 5 இடங்களை பெற்றிருந்தன. அதில் 4வது இடத்தை கோஸ்டாரிக்கா என்ற நாடு பெற்றிருந்தது. இந்த வருடம் வெளியிடப்பட்ட 2026 வெளியிடப்பட்ட உலகின் மகிழ்ச்சியான நாடுகளது குறிகாட்டிகளில் கோஸ்டாரிக்கா என்பது ஒரு 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது என்றால் உண்மையில் ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது. பொதுவாக மத்திய அமெரிக்க நாடுகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை பலரும் ஒரு விருத்தி குறைந்த நாடுகளாக பார்ப்பார்கள். நிக்ரகுவா, கொண்டுராஸ், இந்த நாடுகளிலெல்லாம் எல்சல்வடோர் அடிக்கடி இராணுவ புரட்சிகள் ஏற்படுகின்ற நாடுகள். பாரியளவில் பல்வேறு பொருளாதார மற்றும் சமூக செயற்பாடுகள், போதைப்பொருள் சார்ந்த விடயங்கள் போன்றவற்றினால் இழுபறியில் இருக்கக்கூடிய ஸ்திரமற்ற அரசியல் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அப்படி இருக்கின்ற நாடுகளின் மத்தியில் கோஸ்டாரிக்கா என்ற ஒரு நாடு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி குறிகாட்டியை வெளிப்படுத்துகிறது என்றார். உலகத்தில் ஸ்காண்டினேவியன் நாடுகள்தான் பொதுவாக மிகச்சிறந்த மகிழ்ச்சி குறிகாட்டிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், டேனிஸ் ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள் என்று பொதுவாக உலகம் மார்த்தட்டி கொள்ளும். அது நாங்கள் பார்க்கின்ற ஃபின்லேண்டாக இருக்கலாம், ஐஸ்லேண்டாக இருக்கலாம், ஸ்வீடனாக இருக்கலாம், அதேபோல் நோர்வே, இவற்றுடன் சரிசமமாக இவ்வாறான ஒரு குறிகாட்டியில் தன்னை வைத்திருக்கின்றது கோஸ்டாரிக்கா. அதற்கு அடிப்படை காரணம், இது பல நாடுகளும் கற்று தேர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன் அந்த நாடு மகிழ்ச்சிக்குரிய குறிகாட்டி நாடுகளில் முதன்மை நாடுகளில் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றது என்றால், 1948 ஆண்டிலேயே இராணுவ படையை அதிகாரப்பூர்வமாக கலைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படி இராணுவ படையை கலைத்திருக்கக்கூடிய உலகின் மிகச்சில நாடுகளில் இந்த கோஸ்டாரிக்கா இராணுவ நாடும் ஒன்று. இராணுவத்திற்காக செலவிடப்படுகின்ற நிதியை கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு அதிகளவில் பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக இந்த நாட்டின் நிலப்பரப்பில் சுமார் 25% அதிகமான பகுதி தேசிய பூங்காக்களாகவும் இயற்கை காப்பகங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. 1992 பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ மாநாட்டில் நிகழ்ச்சி நிரல் 21 நூற்றாண்டுக்கான ஒரு அஜெண்டா தயாரிக்கப்பட்டது. அந்த அஜெண்டாவின் அறிக்கையின்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் தமது மொத்த நிலப்பரப்பில் 25% காடுகளாக, வனப்பகுதிகளாக, பசுமை போர்வைகளாக வைத்திருக்க வேண்டும். இதை கோஸ்டாரிக்கா ஒரு பெரிய ஒரு வேத வாக்காக கருதி இன்று வரை அதை கடைபிடித்து வருகின்றது. அது மட்டுமல்ல, ஸ்பானிஷ் மொழியை தமது தூய வாழ்க்கை என்று பொருள்படும். இந்த கோஸ்டாரிக்காவில் இருக்கக்கூடிய புராவிடா என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, அது தூய வாழ்க்கை என்று அர்த்தப்படுகின்றது. அந்த நாட்டு மக்கள் வாழும் முறை, மன அமைதி, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை இவர்களது மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக காட்டியிருக்கின்றது. இப்படி தமது வாழ்வியலை இவ்வாறான விடயங்களில் செலுத்தி அந்த நாட்டை இன்று மிகச்சிறந்த ஒரு நாடாக மாற்றி அமைத்திருக்கக்கூடிய கோஸ்டாரிக்கா ஆட்சியாளர்கள் போல், கோஸ்டாரிக்கா மக்கள் போல் உலகில் பல நாடுகள், பெரிய நாடுகள் எல்லாம் சிந்தித்தால் உலகமே மகிழ்ச்சியில் முன்னணி வகிக்கும்.

ஆமாம், விசித்திரமான வண்ண மூக்குகளை கொண்ட டூக்கான் குருவிகள் குயில்களை கிளிகளை அதிகம் கோஸ்டரிக்க காடுகளில் பார்க்கலாம். அந்த லலிதா என்ற ராகத்தில் மிக அருமையாக அமைந்த அந்த பாடல் இந்த வேளையில் 9 இடத்தை பிடித்து தொலைத்தோய்ந்த நேரம் 11:29. நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடிக்கின்றது தாவணி கனவுகள்.

0: புயல் சின்ன சின்ன சங்கத்தில் அந்தி போர் நடத்தும்
1: செங்கமலம் சிரிக்குது சங்கமத்தை நினைக்குது.
2: உலகத்தில் யானைகள் மிக அதிகமாக உள்ள நாடு என்ற பெருமை போட்ஸ்வானா என்ற நாட்டுக்கு இருக்கின்றது. போட்ஸ்வானா என்றது தென்னாப்பிரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாடு. மிகப்பெரிய பாலைவனங்களால் பொதுவாக போட்ஸ்வானா நிலத்தால் சூழப்பட்ட நாடு. பல நாடுகள் சூழ வர இருக்கின்றன. பாலைவன பகுதிகள் போட்ஸ்வானா என்ற பாலைவனமும் அங்கு காணப்படுகின்றது. 130,000 யானைகள் அங்கு இருக்கின்றன. அதே போல் இரண்டாவது இடத்தை ஜிம்பாப்வே பெறுகின்றது. ஜிம்பாப்வே என்பது பலருக்கு தெரியும், அது கிழக்கு ரொடீசியா என்று அழைக்கப்பட்ட நாடு. 100,000 மேற்பட்ட யானைகள் அங்கு வாழுகின்றன. ஜிம்பாப்வே பல்வேறு வகையில் உலகத்துக்கு பிரபலமானது. ஒன்று பெருந்தோட்ட பயிற்சிகை, அது மட்டுமல்ல ஒரு கிரிக்கெட் அணி என்று பலவற்றை நாங்கள் சொல்லலாம். அதேபோல் தன்சானியா, இந்த நாடும் அதிகளவு யானைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் வரிசையில் இருக்கின்றது. 60,000 மேற்பட்ட யானைகள். கென்யா 35,000 மேற்பட்ட யானைகளை கொண்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா 24,000 மேற்பட்ட யானைகளை கொண்டு காணப்படுகின்றன. இலங்கையிலும் யானைகள் காணப்படுகின்றது. இலங்கை யானைகளில் மிகப்பெரிய சரணாலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. கேகாலை மாவட்டத்தில் பின்னவெல என்ற இடத்தில் யானைகள் சரணாலயம் இருக்கின்றது. ஹபரண என்ற பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள பகுதியில் யானைகளை நீங்கள் சென்றால் பார்க்கலாம், ஏறலாம். இப்படி பல இந்த செங்கமலத்துக்கும் யானைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். செங்கமலம் என்பது ஒரு யானையின் பேர். இந்தியாவில் இந்த செங்கமலம் என்ற யானை பற்றி பலரும் பல்வேறு விதமான ஆச்சரியமான தகவல்களை கேட்டிருப்பீர்கள். தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரி கோவிலில் உள்ள ஒரு பெண் யானை தான் இந்த செங்கமலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யானையை மிக அற்புதமாக பராமரித்து வருகின்றார்கள். அதனால் இது பிரபலம் பெற்ற ஒரு யானையாக மாறியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த செங்கமலம் சிரிக்குது என்று தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இந்த பாடல் நீங்கள் பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். அந்த செங்கமலம் என்ற அந்த பாடல், செங்கமலம் சிரிக்குது என்ற அந்த பாடல் வெளிவருகின்ற போது இந்த செங்கமல யானை பற்றியெல்லாம் பேசப்படவில்லை. இப்போதுதான் அதை பற்றி அதிகம் பேசுகின்றார்கள். இந்த செங்கமலத்தை பற்றி, எந்த செங்கமலத்தை பற்றி? குருவிக்கரம்பை சண்முகம். குருவிக்கரம்பை சண்முகம் என்று மிகச்சிறந்த பாடலாசிரியர் அவரைத்தான் பாக்கியராஜ் வலுகட்டாயமாக இழுத்து வந்து இந்த பாடலை எழுத பண்ணினார். அவரை கொண்டு ஒரு பாடல் எழுத வேண்டும். அவர் ஒரு நல்ல தமிழாசான், அவர் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை கொண்டவர் என்பதனால் அவரை கொண்டு ஒரு பாடல் கவிதை எழுத வேண்டும் என்று தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா ஒரு லலிதா என்ற அந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டு மெட்டமைத்த ஒரு பாடல். அதில் தான் இந்த செங்கமலம். இதில் குருவிக்கரம்பை சண்முகம் சொன்ன செங்கமலம் என்பது யானை அல்ல, அது ஒரு தாமரை. செந்தாமரைக்கு செங்கமலம் என்ற பெயரும் இருக்கின்றது.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
3: இட்டோபிகோ
4: 416-746-2742.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.

0: பொதுவாக நெஞ்சில் மடியில் இப்படியெல்லாம் பல வாக்கியங்கள் வருகின்ற பாடல்கள் எப்போதுமே மனதுக்கு ஒத்தடங்கள்ல. இந்த ஒத்தடம் கொடுத்து சென்ற பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்தில் மதன் கார்க்கி தந்த வரிகள். அது ஹரிஸ் ராகவேந்திரா சின்மை ஆகியோரது குரல்களில் சாருகேசி வீணை அழுதது பார்த்தீர்கள். அழுகை வந்தால் அது சாருகேசி தான். இடையில் வீணை ஆங்காங்கே இன்டர்லூட்டில் வந்து அழுது சென்றது. அந்த சாருகேசி என்ற ராகத்தில் ஹரிஸ் ஜெயராஜ் தந்த அற்புதமான படைப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் ஏழாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் 11:44. நேர்களே, இந்த மடி அல்லது நெஞ்சென்றெல்லாம் நாங்கள் பேசுகின்ற போது சுவிட்சர்லாந்து தான் எங்களுக்கு எப்போதும் நினைவுக்கு வரும். ஏனென்றால் ஐரோப்பாவின் தொட்டில் என்று சுவிட்சர்லாந்து அழைக்கப்படுகின்றது. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம், ஐரோப்பாவின் தொட்டில், இப்படி பல செல்லப்பெயர்கள் சுவிட்சர்லாந்துக்கு இருக்கின்றது. பொதுவாக இந்த சுவிட்சர்லாந்து பற்றி அடிக்கடி பேசப்படும் ஜெனீவா அந்த பகுதி, இவை ஏன் இந்த நாட்டை தெரிவு செய்கின்றார்கள்? உலகத்தில் எந்த சமாதான உடன்படிக்கையாக இருந்தாலும், எந்த சமாதான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும், உலகில் ஒரு சமரசம் என்று வருகின்ற போது ஒரு தடவையாவது இந்த சுவிட்சர்லாந்தை ஒத்திக்கொள்ளுகின்ற ஒரு சம்பவம் எப்போதும் அரங்கேறு. இப்போது ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் 19 ஈரானில் இடம்பெற இருக்கின்றன. மன்னிக்கவும், சுவிட்சர்லாந்தில். இந்த சுவிட்சர்லாந்து எப்போதுமே தன்னை ஒரு மிகச்சிறந்த நாடாக மாற்றிக்கொள்வதில் கடுமையாக உழைத்துக் கொள்ளக்கூடியது. அந்த நாட்டு சிஸ்டம் அப்படி. அந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு சமஷ்டி ஆட்சி எந்த நாட்டில் இருக்கின்றது என்று கேட்டால் சுவிட்சர்லாந்தை சென்று ஆராய வேண்டும் என்று சொல்வார்கள். எங்களது தமிழ் தாயக பிரதேசத்திலிருந்து ஒரு பெரிய குழுவே எங்களது போராட்டம் நடைபெற்ற காலத்தில் சமஷ்டி தொடர்பாக கற்பதற்காக சுவிட்சர்லாந்து சென்று வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பலர் சென்றார்கள். பெயர்கள் சரியாக சொல்ல எல்லா பெயர்களையும் முழுமையாக சொல்ல முடியாது என்பதனால் பெயர்களை நான் சொல்லவில்லை. நிறைய பேர் சென்று வந்தார்கள் அந்த சிஸ்டம் பற்றி படிப்பதற்காக. அப்படி உலகத்துக்கு எப்போதுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்று. இன்று இந்த சுவிட்சர்லாந்தில் 2026 ஐக்கிய அமெரிக்காவின் நியூஸ் பெஸ்ட் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய தரவரிசையில் நியூசிலாந்து மீண்டும் உலகத்தில் மிகச்சிறந்த நாடாக முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. உலகில் 100 மதிப்பீடு செய்யப்பட்ட இந்த தரவரிசையில் சுவிட்சர்லாந்து 8வது முறையாக முதலிடத்தை அடைந்துள்ளது. இது ஒரு சாதாரண செய்தியல்ல. ஒரு நாட்டின் வெற்றியை பற்றிய அறிவிப்பு மட்டுமல்ல, மனித நாகரிகம் எந்த பாதையில் நடந்தால் உயரத்தை அடைய முடியும் என்பதற்கு இந்த உலகத்தில் சண்டித்தனம் காட்டுகின்ற நாடுகளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இது. இந்த ஆண்டு இந்த US நியூஸ் நிறுவனம் தனது மதிப்பீட்டு முறையை முழுமையாக மாற்றியிருக்கின்றது. பொதுமக்களின் அபிப்பிராயங்கள் புகழையும் தாண்டி 100 அளவுகோள்கள் மற்றும் 24 துணை பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றது. இது ஒரு நாட்டை பற்றிய கற்பனையான வெற்றி அல்ல, உண்மை வெற்றி. அந்த உண்மை சுவிட்சர்லாந்தை மீண்டும் உலகில் மிகச்சிறந்த ஒரு உச்சியில் உலக மக்களது நெஞ்சங்களில் சென்று பதிய வைத்திருக்கின்றது. அதனால்தான் பலரும் சுவிட்சர்லாந்து என்று அந்த நாட்டுக்கு பறக்க ஆசைப்படுவார்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
6: அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
7: கேட்க தவறாதீர்கள், காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10 க்கு 10.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: இப்பொழுது இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் டின்கார்ட் என்பது மிக அவசியம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. டின்கார்ட் என்பது பொதுவாக அந்த டாக்ஸ்பேயர்களுக்காக, வரி செலுத்துவோர்களுக்கான அந்த அட்டையினை அனைத்து 18 வயதுக்கு மேற்பட்டோரும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் உறவுகள் சொந்தங்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த விடயங்களை தெரியப்படுத்துவது இலகுவாக இருக்கும். அது குறித்த வயதில் புறப்படாவிட்டால் அதற்கென்று தண்டமும் அறவிட காத்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம். நேர்களை இந்த வீணா வீணா வீணா பெண்ணுங்க காதல் பாடல் கேட்டு ரசித்தோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமார் இசையில், நரேஷ் ஐயர், வேல்முருகன் ஆகியோரது குரல்களில் ஒலித்தது. இப்பொழுது ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் வீணா வீணா வீணாம் இந்த ஆசை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நாட்டுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் கொஞ்சம் நாணி கூணி கண்கள் வாய்கள் கால்கள் எல்லாம் சிவக்க ஒரு பெரிய தோல்வியை அது இரண்டு அணிகளுக்கும் இடையில் சரிசமமாக முடிந்தாலும் ஸ்பெயினை பொறுத்தவரையில் ஒரு தோல்வி என்று சொல்ல வேண்டும். பல முயற்சிகள், அந்த கேப் பேர்ட் என்ற ஒரு சிறிய கந்துக்குட்டி நாடு, ஒரு மிக சிறிய தீவு, அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள இந்த நாடு, பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் மற்றும் துடிப்பான கலாச்சாரத்துக்கு பேர் பெற்றது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு கப்பல் இந்த கேப் பேர்ட்டில் நின்ற போதுதான் அந்த வைரஸ் கொண்ட்ராஸ் என்ற அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு உலகத்தை கொஞ்சம் கதிகள் எங்க வைத்தது. மீண்டும் ஒரு லாக்டவுனா என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடன் தான் ஒரு சிறிய நாடு இந்த வருடம்தான் முதல் தடவையாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட அணிகளில் ஒன்றாக இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியிருந்தது, இந்த போட்டியில் தெரிவாகியிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மானால் வரலாற்று பிரசித்தி பெற்ற தீவு, இந்த நாடுகான் பயணங்களின் போது நாடுகான் பயணிகள், அது வாஸ்கோடகாமா, கொலம்பஸ், இப்படி பலர், மார்க்கோபோலோ என்று பல கடலோடிகள் எல்லாம் இந்த கேப்பேர்ட் தீவுகளை கடந்து அந்த தீவுகளை தங்கி நின்று சென்ற பல வரலாற்று கதைகளை நீங்கள் ஆரம்ப காலங்களில் படித்திருக்கலாம். அப்படியான ஒரு தீவு தான் இந்த கேப்பேர்ட் தீவு. மலை எரிமலை பகுதிகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடியது. இந்த நாட்டின் ஒரு மிக துடிப்பான ஒரு கோல் கீப்பர், அறிமுக அணியின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டம் என்று இப்போது உலகம் இந்த நாட்டின் ஆட்டத்தை மெச்ச தொடங்கியிருக்கின்றது. அந்த கேப்பேர்ட் அணியின் கோல் கீப்பர், அமெரிக்காவின் அட்லாண்டாவில் ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டி நடைபெற்ற போட்டி உலகத்தை ஆச்சரியப்படுத்தியிருக்கின்றது. முதல் முறையாக உலகக்கிண்ணத்தில் பங்கேற்ற கேப்பேர்ட் அணி நடப்பு ஐரோப்பிய சாம்பியனும், ஸ்பெயின் நடப்பு ஐரோப்பிய சாம்பியன், உலகின் முன்னணி அணிகளில் ஒன்றாகவும் விளங்குகின்ற இந்த வருடம் சாம்பியனாக வரக்கூடிய நாடுகள் சிலவற்றை பேசி வருகிறார்கள். அந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்பெயின் அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் தடுத்து நிறுத்தியிருக்கின்றது. போட்டிக்கு முன்பு உலக தரவரிசையில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற கேப்பேர்ட் அணியை ஸ்பெயின் எளிதாக வென்றுவிடும். பல கோல்களை அடிப்பார்கள். எப்படி ஜெர்மனி கோரோக்கோ தீவுக்கு 7 கோல்கள் போட்டதோ அப்படி ஒரு கோல்களை போடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொதுவாக இந்த தூணாக நின்று ஆடுபவர்கள், கிரிக்கெட்டிலும் சரி உதைபந்திலும் சரி, தூணாக நின்று ஆடுவதற்கு ஒருவர் தேவை. ஒரு துடுப்பாட்ட வீரர் ஒரு பக்கம் விக்கெட் இழக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் நிலையாக நிற்கக்கூடியவர். அப்படி உதைபந்திலும் தூணாக நின்று ஆட வேண்டிய தேவை யாருக்கு இருக்கின்றது என்றால் பின்பகுதி ஆட்ட பின்வரிசை ஆட்டக்காரர்களுக்கு. நாங்கள் பொதுவாக கோல் கீப்பர் தொடக்கம், இந்த பேக்கில் விளையாடுகின்ற பின்பகுதியில் பின்கள நிலைகளில் ஆடக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு தூணாக நிற்க வேண்டும், அரணாக நிற்க வேண்டும். அதை 40 வயதான அனுபவம் மிக்க கோல் கீப்பர் ஓசின்ஹா மிக சிறப்பாக அந்த போட்டியிலே செய்து காட்டினார். ஸ்பெயின் அணியின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ஒரு சுவர் போல நின்று அந்த நாட்டை காப்பாற்றுவதில் இறுதி வரை போராடினார். போட்டி முழுவதும் 7 முக்கியமான கோல் வாய்ப்புகளை தடுத்து நிறுத்திய அவர் தனியொருவராகவே ஸ்பெயின் அணியின் கனவுகளை சிதைத்தார் என்று இப்போது அவருக்கு பாராட்டு மலைகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. நேரம் 11:58.
2: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து 5ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடலுடன் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கும்
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

நேர்களுக்கு இப்போது புரிந்திருக்குமே இந்த பாடல் வருவதற்கு இவ்வளவு நேர கால தாமதமாகியது. அவர் குரல் சரி செய்யவில்லை. அது கோவா திரைப்படத்திலிருந்து.

இந்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து அன்ரியா அஜீஸ் ஆகியோரது குரல்களில் ஒலித்தோம். இந்த நேரம் 12:07. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் நிகழ்ச்சியில் 5 இடத்தை பிடித்தொலித்திருந்தது. நேர்களை, இந்த கோவா என்ற அந்த திரைப்படம் இந்தியாவின் கோவா மாநிலத்தில் எடுக்கப்பட்டது, முற்றுமுழுதாக கோவா மாநிலத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அதனால்தான் அது கோவா என்று பெயரை வைத்தார்கள். இந்த கோவா பற்றி பேசுகின்ற போது நாங்கள் போர்த்துக்கல்லை பற்றி கதைக்காமல் இருக்க முடியாது. இந்தியாவில் காணப்படுகின்ற 25 மாநிலங்களில் ஒன்றாக கோவா மிளர்கிறது. இந்த கோவா மாநிலத்தை ஆரம்பத்தில் போர்த்துகீசர் தான் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள். 450 முன்னர் போர்த்துகீசர்களின் ஆட்சியின் கீழ் இருந்து 1961 டிசம்பர் மாதம் அளவில் இது விடுதலையை பெற்றுக்கொண்டது. அந்த விடுதலை பெற்று பின்னர் இந்தியாவின் ஒரு மாநில அந்தஸ்தை அது பெற்றுக்கொண்டது பிற்காலத்தில். அந்த 65 அது பெறவில்லை. 84 தான் மாநில அந்தஸ்தை வழங்கியிருந்தார்கள் கோவாவுக்கு. அப்படி இருந்த கோவா என்ற மாநிலம் மிக நீண்ட காலமாக இந்தியாவில் சில மாநிலங்கள் அப்படித்தான், சில பிராந்தியங்கள் பாண்டிச்சேரி பிரான்சியரின் ஆட்சியின் கீழ் இருந்தது, கோவா போர்த்துகீசரின் ஆட்சியின் கீழ் இருந்தது. போர்த்துகீசரின் ஆட்சியின் கீழ் இருந்த கோவா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது நிச்சயமாக வஸ்கோடகாமா நினைவுக்கு வருவார். வஸ்கோடகாமா என்று சொல்லக்கூடிய கடலோடி, அவர்தான் கள்ளிக்கட் என்ற இடத்தை வந்தடைந்த முதலாவது போர்த்துகீசர். அவரது அந்த வருகை கோவாவை துளங்க வைத்தது. பனாஜி என்பது கோவாவின் தலைநகரமாக விளங்குகிறது. போர்த்துக்கல் என்ற அந்த ஆட்சியின் கீழ் இருந்து விடுதலை பெற்ற கோவா இன்று தனிப்பெரும் மாநிலமாக, கடற்கரை சூழ் மாநிலமாக, பலரையும் கவர்ந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கின்ற மாநிலமாக விளங்குகின்றது. நாளைய தினம் போர்த்துக்கல் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் முதலாவது போட்டியில் நாளை தனது தடத்தை பதிக்க இருக்கின்றது கொங்கோ குடியரசுக்கு எதிராக. கொங்கோ குடியரசும் பலர் தமிழ் பேசுகின்ற மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அணி. ஏனென்றால் கொங்கோ குடியரசிலும் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு வீரர் விளையாடுகின்றார், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் முத்துச்சாமி. அதேபோல் போர்த்துக்கல் விளையாடுகின்ற ஆட்டத்தை பார்ப்பதற்கென்று மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஏன் போர்த்துக்கலுக்கு மிகப்பெரிய ரசிகர் என்றால் வேறொருவருமில்லை, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. உலகின் மிகப்பெரிய இன்று சிறந்த உதைபந்தாட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர், அதிகளவு கோல்களுக்கு சொந்தக்காரனாக விளங்குபவர், பல சாதனை பட்டியலுக்கு சொந்தக்காரனாக விளங்குகின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு கனவு இருக்கின்றது அவருக்கு. என்ன கனவென்றால் தானும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் போர்த்துக்கல் அணிக்கு, போர்த்துக்கல் நாட்டுக்கு தனது காலத்தில் ஒரு கிண்ணத்தை வென்று கொடுக்க வேண்டும். அவருக்குரிய இறுதி வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இப்போது ஏறத்தால் அவருக்கு 40 தாண்டிவிட்டது, 41. இந்த வயதில் அவர் இந்த வருடத்துடன்

0: யாரடா அந்த சகுந்தலா, அப்படி ஒரு பாடலை தந்த அந்த சகுந்தலாவை பற்றி நேர்கள் அறிய இருப்பீர்கள். அது சுர்முகி ராமன், இவர் தான் இந்த பாடலுக்கு சொந்தக்கார். மிக நல்ல
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: ஆமாம், சுர்முகி ராமன் பல்வேறு 4க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடி வருபவர். தமிழ்நாடு கோயம்புத்தூரை சேர்ந்தவர், பின்னர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இடம்பெயர்ந்து வாழுகின்ற காரணத்தால் பல மொழிகளில் பாடுகின்றவர். இந்தியா மற்றும் உலக நாடுகள் பலவற்றில் சேர்ந்து பல்வேறு இசைக்கச்சேரிகளுக்கு உயிரூட்டம் கொடுத்து வருகின்ற சுர்முகியின் குரலில் தான் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். பரத்வாஜின் இசையில் அந்த பாடல் அசல் திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 12:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
4: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.

0: அந்த பாடல் நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 12:25. எங்களது நேர்களது ரசனை உண்மையில் ஆச்சரியமிக்கது. பாடல்களை தெரிவு செய்து அதற்கு ஒரு புள்ளிகள் கொடுத்து வகைப்படுத்தி அந்த பாடல்களை நாங்கள் தர வரிசைப்படுத்தி ஒளிபரப்பு செய்கின்ற போது, ஆஹா, என்ன ஒரு குத்து மதிப்பு! மிக அற்புதமாக அந்த பாடல்களை தரவரிசைப்படுத்தி தந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். அந்தந்த பாடல்கள் அந்தந்த இடங்களில் அச்சொட்டாக ஒழித்த மாதிரி எனக்கு தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ தெரியவில்லை, வருகின்ற செவ்வாய் சொல்லுங்கள். அப்படி ஒரு அருமையான கணிப்பு, நேர்களது கணிப்பு. அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். பொதுவாக சில பாடல்களை கேட்கும்போது உடலில் ஒரு ஸ்பரிசம், ஒரு சின்ன உணர்வு ஒன்று ஏற்படுவது பலர் உணர்ந்திருக்கலாம். அதுவும் தனிமையில் வாகனங்களில் பயணம் செய்கின்ற போது, இப்படி ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு பயணிக்கின்ற போது ஒரு சிலிப்பு, ஏதோ ஒரு உணர்வு மனதில் வந்து செல்லும். பொதுவாக நல்ல இசைப்பிரியர்கள் இவற்றை உணர்ந்திருப்பார்கள். ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள் பாடல்களை கேட்கின்ற போது பலருக்கு வந்து செல்வது இயல்பானது. பலர் வாழ்க்கையில், தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவ்வாறான ஒரு உணர்வை உணர்ந்திருக்க முடியும். நல்ல பாடலை கேட்பவர்கள் ஒரு பிடித்த பாடலை கேட்கும் போது திடீரென உடலில் ஒரு சிரிப்பு, ஒரு கூச்சம், ஒரு ரோமஞ்சனம் ஒன்று ஏற்படுவது வழமை. இது பொதுவாக ஒரு அழகான மெலடி, உணர்ச்சி மிகுந்த குரல், இசையின் உச்சக்கட்ட உயர்வு அல்லது எதிர்பாராத இசை மாற்றம் போன்ற தருணங்களில் எங்களுக்கு ஏற்படுவதுண்டு. இதை ஃப்ரிசன் என்ற சொல், பிரெஞ்சு மொழியில் இந்த சொல்லை அழைக்கின்றார்கள், ஃப்ரிசன், ஃப்ரிசன் என்று. உண்மையில் இதை சிலிர்ப்பு அல்லது நடுக்கம் என்று தமிழ் சொல்கின்றது. முதுகெலும்பு பகுதியில் தொடங்கி உடல் முழுவதும் பரவும் ஒரு இனிமையான அதிர்வைத்தான் இதனை சிலிர்ப்பு என்று சொல்கின்றோம். இந்த உணர்ச்சிகளால் நிரம்பு வழியும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த தருணங்கள் அமைகின்றன. ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி இந்த அனுபவம் மூளைக்கு நாங்கள் வழங்குகின்ற மிகப்பெரிய பரிசளிப்பு என்று சொல்கின்றார்கள். பொதுவாக எங்களுக்கு பரிசளிப்பு வைபவங்கள் அல்லது நாங்கள் பரிசுகளை வாங்குகின்ற சம்பவங்கள், நாங்களும் அவர்கள் பரிசளிப்பு மேடைகளில் சென்று பரிசுகளை வாங்குகின்ற அந்த நிகழ்வுகள் மனதுக்கு மிகப்பெரிய தெம்பை, உற்சாகத்தை, இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படி நாங்கள் நல்ல பாடல்களை கேட்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இசை மாற்றங்கள், இசை அதிர்வலைகளை கேட்கின்ற போது எங்கள் உடலுக்குள் ஏற்படுகின்ற இந்த சிலிர்ப்பும் நாம் மூளைக்கு வழங்குகின்ற பரிசளிப்பு விழா என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். இது நான் இட்டுக்கட்டி சொல்லுகின்ற கதையல்ல. இசை ஆழமான உணர்வுகளை தூண்டும் போது மூளையில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அல்லது உணர்வு ஒன்று ஏற்படுகின்றதா. இந்த மகிழ்ச்சியை, அந்த உணர்வை மூளை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அதற்கு அது பரிசாக மாறுகின்றதா. அந்த பரிசாக மாறுகின்ற போது மூளையிலிருந்து ஒரு வகை ரசாயனம் வெளிப்படுகிறது. இந்த ரசாயனம் நமக்கு பிடித்த உணவை சாப்பிடும் போதோ அல்லது ஒரு இலக்கை அடைந்த போதோ அல்லது அன்பானவர்களுடன் இனிய தருணங்களை பகிரும் போதோ ஏற்படுகின்றது. இப்படி ஆன அந்த உணர்வுகளை நாங்கள் மேலே சொன்ன இந்த சந்தர்ப்பங்கள் தவிர நல்ல பாடல்களை அனுபவிக்கின்ற போதும் இவ்வாறான உணர்வை மூளை அனுபவிக்கும் என்று சொல்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இசை மற்றும் உணர்வுகளுக்கு அதிக உணர்திறன் இருக்கின்றதா? இதை அதிகமாக உணர வாய்ப்பு யாருக்கு இருக்கின்றதென்றால் இவ்வாறான இசைப்பிரியர்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக உலகம் இசையால் கட்டுண்டு கிடக்கின்றதென்றால் அதற்கு மேல் நாம் எதை சொல்வது? ஏன் கட்டுண்டு கிடக்கின்றதென்றால் இந்த மூளைக்கு நாங்கள் இசை கேட்கின்ற போது பரிசுகளை வழங்குகின்றோம். ஆகவே அந்த அற்புத சக்தியை, உணர்வை, நினைவுகளை எமது உடலும் உள்ளமும் அனுபவிக்க வேண்டுமென்று மூளை எம்மை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. இசை மூளை மற்றும் மனித உணர்வுகளுக்கு இடையிலான ஆழமான ஒரு இணைப்பை, அனுபவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இசை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் எழுதிய அந்த வரிகளுக்கு ஹரிச்சரன் குரலில், பாடல் இந்த வேளையில் யுவன் சங்கர் ராஜா இசையில். ஒளித்தோ இந்த நேரம் சரியாக 12:30. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது நேர்களுக்கு ஆர்வம், முதலாம் இரண்டாம் இடங்களை பிடிக்கின்ற பாடல்கள் இதென்று. இரண்டாவது இடத்தை பிடித்த பாடலை ஒளிபரப்பிவிட்டால் நேர்களுக்கு புரிந்துவிடும், ஓஹோ இதுதான் முதலாம் இடம் பிடித்திருக்கின்றது என்று. பல நேர்களுக்கு இப்போதே புரிந்திருக்கும், இந்த பாடல் தான் நம்ம பாடல் தான் முதலாம் இடம் என்று. என்றாலும் இப்போது இரண்டாம் இடம் இந்த பாடல் என்பதை கேட்டும் நீங்கள் ஊகிக்கலாம்.

0: அது காவலன் தந்த திரைப்படம், தந்த பாடல். வித்யாசாகரின் ஒரு இசையில் ஜுகபாரதியை வரிகளை எழுத கார்த்திக் சுசித்ரா ஆகியோரது குரல்களில் பாடல் இரண்டாம் இடத்தை பிடித்தொழித்தோய்ந்த நேரம் 12:36. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. யாரது யாரது என்று பாடல் கேட்கின்ற போதே நேர்களுக்கு முதலாம் இடத்தை எந்த பாடல் பிடித்திருக்கும் என்பதை ஊகித்திருப்பீர்கள். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற வாட்டர் பார்க் ஒன்றுக்கு சுற்றுலா சென்ற பள்ளி மாணவர்கள் மின்சார கசிவு காரணமாக விபத்துக்குள்ளானதில் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சில்லிவாக் பகுதிக்கு அருகிலுள்ள கல்டஸ் லேக் வாட்டர் பார்க் என்ற பொழுதுபோக்கு பூங்காவிற்கு மினிகாடா நடுநிலைய பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சுற்றுலா சென்றிருக்கின்றார்கள். அங்குள்ள ஒரு விளையாட்டு பகுதிக்கு செல்வதற்காக மாணவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்து மின்சார கோளாறு காரணமாக ஏற்பட்டதாக தெரிகிறது எனவும், காயமடைந்த குழந்தைகள் யாரும் விபத்து நடந்த நேரத்தில் தண்ணீருக்குள்ளோ அல்லது எந்த ஒரு விளையாட்டு சாதனங்களுக்குள்ளோ இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பகட்ட தகவலின்படி வரிசையில் நின்று கொண்டிருந்த குழந்தைகள் அங்கிருந்த இரும்பு தடுப்பு கம்பியை தொட்டபோது இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மிகப்பெரிய வாட்டர் பார்க்காக கருதப்படும் இந்த பூங்கா திங்கட்கிழமையன்று பொதுமக்களுக்கு மூடப்பட்டிருந்ததாலும் பள்ளி குழந்தைகளின் சுற்றுலாவுக்காக மட்டும் பிரத்யேகமான முன்பதிவு செய்யப்பட்டு இயங்கிய போது இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதொரு பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பாரிய சம்பவமாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் இப்போது பேசப்படுகின்றது. சீனாவில் வடமேற்கு பகுதியிலுள்ள சிங்காய் மாகாணத்தில் ஹைசி மாவட்டத்தில் 6.3 ரிச்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கின்றது. சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கம் தரைமட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று மாலை பெய்ஜிங் நேரம் 5 மணியளவில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஸ்பெயினில் மிதமிஞ்சிய சுற்றுலா பயணிகள் வருவதாக சொல்லப்படுகின்றது. கனடாவிலும் பல நகரங்களில் மாநிலங்களில் மிதமிஞ்சிய சுற்றுலா பயணிகள் வருகின்ற பருவமாக இந்த பருவம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மற்றும் கோடைகால விடுமுறை என்று பலவற்றின் காரணமாக பல்வேறு நாட்டு சுற்றுலா பயணிகள் அளவு கணக்கில்லாது இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். ஆனால் ஸ்பெயினில் இந்த மிதமிஞ்சிய சுற்றுலா பயணிகள் வருகையை எதிர்த்து இப்போது வினோத உடையில் மக்கள் போராட்டத்தில் குதித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் கட்டுப்பாடற்ற மற்றும் மிதமிஞ்சிய சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டங்கள் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்பெயினின் புகழ்பெற்ற சுற்றுலா தீவுகளில் ஒன்றான மொனோர்காவின் தலைநகரமான மகோன் நகரின் மத்திய சதுக்கத்தில் 1000க்கும் அதிகமானவர்கள் இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸ்பெயினில் பொதுவாக இவ்வாறான இந்த மொனோக்கா என்ற அந்த தீவு, அதைவிட கடற்கரையோரங்கள், பார்சிலோனா, இன்னும் ஸ்பெயினின் அருங்காட்சியகங்கள், பழம்பெருமை வாய்ந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிடுவதற்கு 1000கணக்கில் லட்சக்கணக்கில் வருடாந்தம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது நேர்கள் அறிந்ததே. நேர்களை பொதுவாக இந்த கார்களில் சிறுவர்களை கொண்டு செல்வதில் என்று சில விதமான வரைமுறைகள் இருக்கின்றது. குறிப்பாக அவர்களுக்கு தனியான ஆசனம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு பெல்ட் அமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை மீறி ஒன்டாரியோ மாகாண நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்றை மாகாண போலீசார் சோதனையிட்ட போது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. பாதுகாப்பு விதிகளுக்கு புறம்பாக இரு குழந்தைகள் காரின் தரையில் அமர வைக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளை கவனமாக கார்களில் வாகனங்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதியை யாருமே மீற முடியாது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் புரிந்து கொண்டு சிறுவர்களை கொண்டு செல்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். காரின் தரையில் அமர்த்திச் செல்வது அந்த தாய் தந்தையருக்கு அந்தளவு தைரியம் எப்படி வந்தது என்பது தான் இப்போது எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி. நேரம் சரியாக 12:40. நிகழ்ச்சியில் நாம் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். இப்போது முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்ற பாடல் நான் சொல்லாமலேயே நேர்கள் அறிந்திருப்பீர்கள், இதுதான் என்று.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
2: இல்லை,
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும், அதைவிட இந்த பாடல்களை தரவரிசைப்படுத்துவதற்கு வாக்களித்த நேர்கள், உண்மையில் அவர்களது இந்த நிகழ்ச்சி வெற்றியான நிகழ்ச்சியாக மாறியிருந்தால் இதில் வாக்களித்த நேர்களுக்கு தான் முதல் எங்களது பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அவர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் தான் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டன என்ற வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் தளங்களில் வந்து வாக்களித்த கமல் நாகராஜா, அதேபோல் நம்பி ராசையா, லட்சுமணன், விக்கி, தாரணி சுந்தரலிங்கம், ஜீவா சின்னா, ஜோ ராகவன், ராதாகிருஷ்ணன், அதைவிட ஜூலியஸ் வின்சன், பண்ணைப்புறம் மணிகண்டன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது 4166442222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து தமது வாக்குகளை பதிவிட்ட நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட மதன், அதேபோல் கண்ணன், குகதாஸ், கலியுகவர்தன், ரமேஷ், மதி, பவான், சுதா, தாரணி, ரசிகன், கமல், நிர்மலா, சென்னை நிர்மலா, சாந்தா, ஸ்ரீராம், காசி, வெண்பா ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை ரசித்து கேட்ட நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு மணி வரை நேர்கள் வானவில் என்ற எங்களது அந்த கலை அம்சத்துடன் இணைந்திருக்கலாம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
2: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800 உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

நேரம் 12:50. நேர்களை, கனடாவில் வம்சாவளி அடிப்படையிலான கனேடிய குடியுரிமை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களில் பலருக்கு அதிர்ச்சியை உருவாக்கும் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த டிசம்பர் 15 Bill C-3 என அழைக்கப்படும் வம்சாவளி அடிப்படையிலான கனேடிய குடியுரிமை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஏராளமானோர் கனடாவில் குடியுரிமை கோரி விண்ணப்பித்தார்கள். அவர்களில் ஆயிரக்கணக்கானோருக்கு குடியுரிமை சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அப்படி கனேடிய குடியுரிமை சான்றிதழ் பெற்ற பலருக்கு கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பிடமிருந்து கடிதம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இந்த கனேடிய குடியுரிமை பதிவாளரான பெக்கிசன் என்பவர் வெளியிட்டுள்ள அந்த கடிதத்தில், நீங்கள் கனேடிய குடியுரிமை சான்றிதழை பெறுவதற்கு தகுதி பெறாமல் இருக்கலாம் என்பதை குறிப்பிடும் தகவல் என்னிடம் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதே இந்த கடிதத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அந்த கடிதம் அனுப்பப்பட்டவர்களுடைய ஆவணங்களை மீளாய்வு செய்ய வேண்டியுள்ளதாகவும், ஆகவே அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை சான்றிதழ்களை திருப்பி கொடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் குடியுரிமை சான்றிதழ் பெற்றவர்களை ஏமாற்றமடைய செய்திருப்பதாகவும், சிலர் இந்த குடியுரிமையை சான்றிதழ் பெற்றதை தொடர்ந்து கனடாவில் வந்து குடியமர்வதற்காக தங்கள் வீடுகளை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த திட்டங்களை ஒத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் அப்படி குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்களின் ஆவணங்கள் குறித்து கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்புக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கும் முன்பே இது குறித்து விசாரித்திருக்க வேண்டுமென்றும், நம்பிக்கை ஊட்டிவிட்டு பிறகு இப்படி திடீரென சான்றிதழ்களை திருப்பி கேட்பது துரதிருஷ்டவசமானது என்றும் தமது கவலைகளை இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள்.

நேர்களை, இந்தியாவில் இந்த அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தங்களது எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏற்கனவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தனி அணியாக செயல்பட்டு வந்திருக்கின்ற நிலையில், சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என பலரும் கட்சியிலிருந்து விலகி இப்போது தாவே காவில் இணைந்து வருகின்ற சம்பவங்கள் தொடர் கதையாகி இருக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை நேரில் சந்தித்து ராஜினாமை கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அவரது ராஜினாமா கடிதம் விதிப்படி முறையாக உள்ளதால் அதை ஏற்பதாக சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார். நேற்றும் இன்றும் கட்சி தலைமையை நேரடியாக குறிப்பிடாமல் தனது எக்ஸ் பக்கத்தில் இது பற்றி அவர் விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்சி தாவல்கள், ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தாவினால் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும், எம்எல்ஏ பதவியையே துறந்துவிட்டு தாவேக்காவுக்கு தாவுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது.

அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 12:58 நேரம். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கல்யாணி குரலில் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்களே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு அந்த ICC உலகக்கிண்ண பெண்களுக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்பான ஒரு செய்தியை வழங்கி கொண்டு விடைபெற இருக்கின்றோம். இந்த பெண்களுக்கான ICC கிரிக்கெட் போட்டி தற்போது வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பல நாடுகளும் பங்கு பெற்று வருகின்றன. 12 மேற்பட்ட நாடுகள் பங்கு கொள்ளுகின்ற இந்த போட்டியில் இப்பொழுது இலங்கை மற்றும் நியூசிலாந்து பெண்கள் அணிகள் விளையாடியிருக்கின்றார்கள். இன்று 7வது போட்டியில் அணி 2வது அணியில், குரூப் 2 7வது போட்டியில் நியூசிலாந்துக்கும் மற்றும் இலங்கை அணிக்கும் இடையிலேயே நடைபெற்ற போட்டி முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த போட்டி முடிவுகளின்படி இலங்கை அணி இந்த போட்டியில் ஒரு சரித்திரபூர்வமான வெற்றியை பதிவு செய்திருப்பதாக சொல்கின்றார்கள். T20 கிரிக்கெட் போட்டியில், உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி பெற்ற முதலாவது வெற்றி என்று இது பேசப்படுகின்றது. இந்த 2026 ஆண்டில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே 7வது போட்டியில் முதலில் நியூசிலாந்து அணி துடுப்பெடுத்து ஆடியது. 6 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றது. 11 துடுப்பெடுத்து ஆடிய இலங்கை பெண்கள் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 153 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் இலங்கை அணி ஒரு சரித்திர சாதனையை படைத்திருப்பதாக சொல்கின்றார்கள். இலங்கை பெண்கள் அணி ஒரு தரம் வாய்ந்த அணியாக இருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு இந்த உலக கிண்ணங்களில் வெற்றி பெறுவது, உலக கிண்ணத்தை தமதாக்கிக் கொள்வது என்பவற்றில் மிகப்பெரிய போட்டிகளை பல்வேறு பெரிய நாடுகளுக்கு எதிராக சந்தித்திருக்கின்றார்கள். இதுதான் இலங்கை பெண்கள் அணி ஒரு பெண்களுக்கான T20 உலகக்கிண்ண போட்டிகளில் நியூசிலாந்துக்கு எதிராக பெற்ற முதலாவது வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. இது முழுமையாக ஒரு டீம் எஃபர்ட், முழுமையாக தங்களது அணியின் முழு முயற்சியால் கிடைத்த வெற்றி என்று சொல்லுகின்றார்கள். என்ற வகையில் இது இலங்கை பெண்கள் அணிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை வழங்கும். வருகின்ற போட்டிகளில் அவர்கள் கொஞ்சம் நம்பிக்கையுடன் விளையாடுவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் இப்போது போக்குவரத்து தொடர்பில் பல்வேறு விதமான மிக முக்கியமான சட்டங்கள் பல உருவாகி இருக்கின்றன. இலங்கை போக்குவரத்தின் அபராதங்கள், விதிமீறல்களுக்கான தண்டங்கள் மிக பெருமளவில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. சாதாரணமாக இலங்கையில் ஒரு வாகனத்தில் செல்லுகின்ற போது வாகனத்தை ஓட்டுகின்ற சாரதி மட்டும் பெல்ட் அணிந்தால் போதுமானது. ஆனால் வருகின்ற காலங்களில் சாரதி மட்டுமல்ல, இப்பொழுது மேலைத்திய எங்களது நாடுகளில், கனடா மற்றும் மேலைத்திய நாடுகளில் இருப்பது போல சாரதியுடன் பயணம் செய்பவர்களும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சீட் பெல்ட் அணியாமல் யாராவது பயணம் செய்தால் 1000 ரூபாய் தண்டம், ஹெல்மெட் அணியாமல் செய்தால் 1000, மொபைல் போன் பேசியபடி வாகனம் செலுத்தினால் 2000, போக்குவரத்து சிக்னலை மீறினால், சிவப்பு விளக்கை மீறினால் 1000, தவறான இடத்தில் பார்க்கிங் செய்தால் 1000, நோ என்ட்ரி வீதியில் நுழைந்தால் 1000, தட ஒழுங்கை மீறுதல் போன்றவற்றிற்கு 1000, புகை மற்றும் தகுதி சான்றிதழ் இல்லாவிட்டால் 2500, ஹோன் லைட் என்பவற்றின் தவறான பயன்பாடு இருந்தால், கண்டபடி இப்போது ஹோன் அடிக்க முடியாது, லைட் போட முடியாது, 500 ரூபாய், பொலிஸ் சிக்னலை மதிக்காமல் சென்றால் 1000, தெளிவற்ற அல்லது தவறான நம்பர் பிளேட் இருந்தால் 1000, கடுமையான குற்றங்களாக இருந்தால் 25,000 முதல் அந்த தண்டம் அதிகரிக்கும். சாரதி அனுமதி பத்திரம் இன்றி வாகனம் செலுத்தினால் 25,000 தொடக்கம் 30,000, காப்புறுதி இன்றி செலுத்தினால் 25,000 தொடக்கம் 50,000, மது போதையில் வாகனம் செலுத்தினால் 25,000 தொடக்கம் 30,000, ரயில் கடவை விதிகளை மீறினால் 25,000 தொடக்கம் 30,000, அனுமதி பத்திரம் இல்லாதவரிடம் வாகனத்தை வழங்கினால் 25,000 தொடக்கம் 30,000 என்று அங்கு இப்போது வாகனங்களுக்கான தண்டப்பணங்கள் மிக அதிகமாக உயர்வடைந்திருக்கின்றன. ஆகவே வெளிநாடுகளிலிருந்து செல்லுகின்றவர்கள் வாகனங்கள் ஓட நினைத்தால் கொஞ்சம் இந்த தண்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டு வாகனங்களை செலுத்த தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த தகவலை பரிமாறியிருந்தோம். நேரம் இப்பொழுது 1:02.
இதுவரை நேரமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து வரும் பொழுதுகள் 1:00 to 5:00 வரை இடைவிடா இசை மலையில் நீங்கள் நினைந்திருக்கலாம். 5:00 to 9:30 வரை இன்று செவ்வாய்க்கிழமை மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி இருக்கும். தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள், காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம்.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: Modul HD, Tamil HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்டிங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலை எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: பிள்ளையன் எனப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் அரங்கேறிய 5 வெவ்வேறான படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தன், ராசிக் முகமட் பைஸ் மற்றும் ஹமீத் லெபே முகமட் ஆகியோரே இந்த புலனாய்வு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 2008 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் படுகொலைகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்சினி முன்னிலையில் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள அறிக்கையின்படி, வெவ்வேறு இடங்களில் T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட பல கொடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து இந்த விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 2008 ஆண்டு ஜனவரி 9 தேதி முருகன் கோவிலை ஒட்டியுள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இருவர் T-56 துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் 2008 மே 22 தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பவனதீவு காவல்துறை அதிகார எல்லைக்குட்பட்ட கொத்தியாபுல பகுதியில் வசித்து வந்த அழகுதுரை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுதக்குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இதனிடையே கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் உட்பட மனிதகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். உயிர்த்தநாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை 31 அறிவிக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்தநாயிறு தாக்குதல்களுக்கு முன்னதாக கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் அவற்றை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உள்ளிட்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை ஜூலை 31 அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்லோவாக்கிய நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஓர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் என் விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் பிரட்டிஸ்வாவில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்தே மாதரம் பாடலை பாடி அந்நாட்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். 1993 ஆண்டு ஸ்லோவாக்கியா விடுதலை பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ராபர்ட்டை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மருந்து உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்பந்தத்தின் சிறப்புகளை குறிப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நிறைவாக ஸ்லோவாக்கிய நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 33வது சர்வதேச விருதாகும். வெளிநாட்டில் பிறந்த ஒரு கனடிய பெற்றோருக்கு வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கனடா இனி தானியங்கி குடியுரிமை வழங்கும் என அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த லோஸ்ட் கெனடியன் சட்ட விதிகளுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. அதன்படி கெனடிய பெற்றோர் தங்கள் குழந்தையின் பிறப்பு அல்லது தத்தெடுப்புக்கு முன்பு குறைந்தது 3 ஆண்டுகள் அங்கு வசித்திருப்பதன் மூலம் நாட்டுடனான ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பை நிரூபிக்க வேண்டும். இழந்த கெனடியர்கள் என்பது கனடா தனது குடியுரிமை சட்டங்களின் காலாவதியான விதிகள் என்று கருதியதன் காரணமாக குடியுரிமை இழந்த அல்லது ஒருபோதும் பெறாத மக்களை குறிக்கின்றது. இந்த மாற்றங்கள் பரம்பரை வழி குடியுரிமையை கட்டுப்படுத்தும் சட்டத்தின் சில பகுதிகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று 2023 ஒன்டாரியோ நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இது உருவாக்கப்பட்டவை. முன்னாள் கன்சர்வேட்டிவ் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பரின் கீழிருந்த மத்திய அரசு வெளிநாட்டில் பிறந்த கனடியர்களின் சந்ததியினருக்கான தானியங்கி குடியுரிமையை நீக்கும் ஒரு சட்டத்தை 2009 நிறைவேற்றியது. தற்போதைய லிபரல் அரசாங்கம் 2023 ஒன்டாரியோ உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யவில்லை. நாட்டிற்கு வெளியே பிறந்த கனடியர்களின் குழந்தைகளுக்கு இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை அப்போது நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று திங்களன்று அது கூறியது. புதிய விதிமுறைகளால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து துல்லியமான எண்ணிக்கை தங்களிடம் இல்லை என்றும், ஆனால் காலப்போக்கில் விண்ணப்பங்கள் 1000000 இருக்கலாம் என்றும் கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை தெரிவித்துள்ளது. அணுமின் நிலையங்களுக்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விநியோகம் மற்றும் ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கில் கூடுதல் தடைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய ஆதரவு திட்டத்தை பிரித்தானியா உக்ரைனுக்கு அறிவித்தது. இந்த நடவடிக்கைகள் உக்ரைனின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு தேவையான வருவாயை குறிவைப்பதையுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்று பிரித்தானிய பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் எவியான் பெஸ்பெயின்ஸ் என்ற சுற்றுலா நகரில் நடைபெறவிருந்த உச்சிமகாநாட்டு அமர்விற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியானது. அங்கு G7 நாடுகளின் தலைவர்களுடன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் லெவன்ஸ்கி கலந்து கொள்ளுகின்றார். இதன்போது பேசிய பிரித்தானிய பிரதமர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் மிருகத்தனமான தாக்குதல்களை கண்டித்தார். மேலும் புட்டினின் போருக்கு எரிபொருளாக இருக்கும் வருவாயை தடுத்து வரவிருக்கும் குளிர்காலங்களில் உக்ரைனுக்கு மின்சாரம் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். ஸ்டார்மரின் அலுவலகத்தின்படி இந்த எரிசக்தி ஒப்பந்தம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு மின்சாரம் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 282 மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏற்றுமதி நிதியுதவியானது இங்கிலாந்தைச் சேர்ந்த யுரன்கோ நிறுவனம் உக்ரைனின் அரச அணுசக்தி உற்பத்தியாளரான எனர்கோ அடோமிக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்கவுள்ளது. ரஷ்யாவின் சட்டவிரோத நிழல் கடற்படை மற்றும் தடைகளை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் நிதி வலையமைப்புகளை குறிவைப்பதன் மூலம் பல முனைகளில் ரஷ்யாவின் போர் முயற்சிகளை முடக்கும் புதிய தடைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 19 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 40% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22, வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9 3 9 3.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை சீமா தமிழ் எச்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமட்டமலை எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்ல சுகமாக சூப்பரா இருக்கிறேன். நன்றி. ஓ, நான் இன்னைக்கு ராசியா படத்துல இருந்து மத்தானா மத்தானா, நீ எனக்கு மத்தானா அந்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாக நல்ல ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் அருண்மொழி மற்றும் பவதாரணியுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:13.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ரஜி. கோதாஸ் கேக்குறேன், நிலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நிலமா மகிழ்ச்சியா வச்சாமா இருக்கிறேன். என்ன கேள்வி கணைய விட்டுட்டு வந்துட்டீங்களே?
1: ஆமா, இன்னைக்கு தொடர்ந்து கேள்வி கேட்க போறது. சின்ன பிரேக் போட்டுருக்கு,
2: சின்ன பிரேக் உண்டு, மூளைக்கு லீவு.
1: ஆமா கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல, மழை பெய்யுது. எப்படி போறோம்?
1: மழை தொடங்கி விட்டதா? சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு இன்றைக்கு நான் அவன் இல்லை படத்துல இருந்து அந்த தேன் குடிக்கும் நிலவு அந்த பாட்டை கேட்போம்.
1: கண்டிப்பா. இந்த பாடல் நரேஷ் ஐயா. அந்த திரைப்படம் நீங்க பாத்தீங்களா?
2: நான் பாக்கல. அந்த படம் அந்த காலத்துல எல்லாம் என்ன படம் பாக்கலாம்.
1: நல்லது.
2: படத்துல வந்த ஆரம்ப காலத்துல வந்த அந்த காலத்து படம் பாத்துறேன்.
1: ஆமாம், இதே பேரில் ஒரு பழைய படமும் இருக்கின்றது. ஆமாம்,
2: அதான் அதில் இருக்கிற பாட்டு ஒன்று இதில் இருக்கு.
1: நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம். நன்றி.
1: இந்த பாடல் நரேஷ் ஐயர் மற்றும் தீபா அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 5:20.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: அந்த
3: மகிழ்ச்சியுடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: புதிய முகம் படத்திலிருந்து நெடு இல்லாத மாற்றம் என்னது?
3: என்னது இன்றைக்கு ஒரு மாற்றம் அப்படியா?
4: நன்றி.
3: இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்தினுடைய வரிகளில் சுஜாதா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:26.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜெயா நவீனன். எப்படி நல்லா இருக்கீங்களோ?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமாக உங்களை நினைச்சு கேட்டு கொண்டிருப்பேன். நீங்க வந்துட்டீங்க, நல்ல பாடல் எல்லாம் தருவீங்க, கேட்டு கொண்டிருப்போம்.
2: நல்லது. எப்படி இருக்கு நோர்வே காலநிலை?
3: இன்னைக்கு நல்லா அழகா இருக்கு. இன்னைக்கு மழை இல்லை, நாளைக்கு பெய்ய திருப்பி மழை பெய்யுது. இன்னைக்கு பயன் உள்ள நிக்கு.
2: நல்லது. என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் உன் உதட்டோர சிவப்பை அது மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் அந்த பாடல்.
2: ஆமா, பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:32.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, தோமி சந்திரன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நலமா மாட்சி இருக்கோம், நன்றி நன்றி.
2: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
3: பொழுது என்ன, வேலையால் வந்தாச்சு, வாடகை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இப்ப இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிறதானே, அதை இடையிலே பார்க்கிறோம். இனி 8 மணிக்கு எதிர்பார்க்கிறோம் அங்கே தமிழ் சென்னை கட்சிகள். அது அது ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு.
2: என்ன,
3: ஓ, இந்த பல பல உறவுகள் வந்து பாடும் போது அவர்கள் தங்களை நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை செய்யும் போது நிச்சயமாக நாங்கள் அதை பார்த்து அதற்குரிய பாராட்டுதல் தெரிவிக்கிறோம். அதான் உண்மையான எங்களுடைய எங்களால் செய்யக்கூடிய கடமை.
2: கண்டிப்பாக ஊக்குவிக்க வேணும்.
3: ஓமாமாமா, உண்மை. என்ன, தூரதேசத்துல இருந்த வன்கோர்ல இருந்து எல்லாம் வந்து கலந்து
2: கொண்டிருக்கேன்.
3: என்ன கோரிக்கொண்டு என்னடி முனியமா அந்த பாடலை நமது நேரில் சேர்ந்து கேட்போம்.
2: கண்டிப்பாக கேட்டுமாக்கில்லைங்க. நன்றி
3: சந்திப்பதில், நன்றி ராஜி, நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் கார்த்திக் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:40.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், பவன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் அதே போல நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியை கேட்டு கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம்.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஹரிணி மற்றும் பத்யானிக் அவர்கள் பாடி ஒரு பாடல். ஒழிக்கும் நேரம் 5:46.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் தான் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ராஜி?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ராஜினி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: இரவு சாப்பாடு எல்லாம் செய்துட்டீங்களா?
3: இரவு எல்லாம் செய்து வச்சுட்டு வந்தாச்சு.
2: செய்தாச்சு. சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: எனக்கு மலேசிய வாசகர் நினைவு நாள் நேற்று. அதனால இன்றைக்கு தர்மயுத்தம் படத்துல இருந்து ஆகாய கங்கை அந்த படக்கு.
2: ஆமா, நல்ல ஒரு பாடல்.
3: நல்ல ஒரு பாடல்.
2: ஆமா,
3: உண்மைதான். ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த படம்.
2: ஆமா,
3: எல்லாருமா கேட்பா? நல்ல பாட்டு தானே கேட்பான்.
2: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியினுடைய குரலில். ஒழிக்கும் நேரம் 5:52.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கேன்.
1: எப்படி இருக்கு வென்கூவர் காலநிலை?
2: நல்ல வெயில் அடிக்குது.
1: என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு வந்து உன்னை தாண்டி வருவாய் படத்துல இருந்து ஓசானா அந்த பாடல் கேட்போம்.
1: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஹுசேனி அவர்களுடன் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:58.

0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
1: பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டமின்றி குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என உத்தரவிடுமாறு கோரி ஜோசிதர் ராஜபக்சே தாக்கல் செய்த சீராய்வு மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அமல் ரணராஜா மற்றும் சுமுது பிரேமச்சந்திரா ஆகியோர் அடங்கிய நீதியரசுகள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஜோசிதர் ராஜபக்சே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஹவீஸ் பாரிஸ் இந்த வழக்கில் தனது தேவை பெறுனருடன் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த டெய்சி போரஸ்ட் என்ற பெண் சட்டமா அதிபரினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனது சேவை பெறுனருக்கு எதிராக மாத்திரம் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்துச் செல்வது சட்டத்துக்கு முரணானது என அவர் வாதிட்டார். எனினும் ஒரு பிரதிவாதிக்கு எதிராக மட்டுமேயினும் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சட்டப்பூர்வ சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பிரதி மன்றாடியர் நாயகம் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த சட்ட நிலைமை குறித்து இன்று முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசுகள் ஆயம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து பச்சை குழந்தை மற்றும் 2 சிறார்கள் உள்ளிட்ட 10 மனித எண்பு தொகுதிகள் இன்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 25வது நாள் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக மேலும் 5 மனித எண்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் ஏற்கனவே வெளிப்பட்டு இருந்த எண்பு கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தையின் எண்பு கூடுகள் உள்ளடங்கலாக 10 பேரது எண்பு கூட்டுத் தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மீட்கப்பட்ட மனித எண்பு கூடுகளில் பெரும்பாலானவை உடைந்த நிலையிலும் சீரற்ற முறையிலுமே காணப்பட்டுள்ளது. இதற்கமைய செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரையான அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 360 மனித எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 351 எண்பு கூடுகள் புதைக்குழிகளிலிருந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட தூர நிலத்தடி இலக்குகளை தாக்கும் ஏவுகணையான லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணை சோதனையை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு வெற்றிகரமாக சோதனை செய்து கொண்டது. ஒடிசாவின் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்திய துறையின் விரிவான பங்களிப்புடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பால் வடிவமைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஏவுகணையானது சோதனையின் போது துல்லியமாக தொடக்கம் முதல் இறுதிக்கட்டம் வரை செயல்திறனை வெளிப்படுத்தியது. தன்னிறைவு பெற்று இந்தியா திட்டத்தின் கீழ் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பின் கீழ் இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவை செலவுகளை குறைக்கும் என பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. தொழில்துறை அமைச்சர் மெலானி ஜோலி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று அவரது அமைச்சு தெரிவித்துள்ளது. சீனா பயணத்தின் பின்னர் ஜோலி ஜப்பானுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் 14 முதல் 23 வரை தொடங்கிய இந்த பயணங்கள் குறித்த அறிவிப்பை தொழில்துறை அமைப்பு ஜூன் 15 அன்று வெளியிட்டது. இந்த பயணத்தில் பிரதமரின் நாடாளுமன்ற செயலாளரான கோடி போயிஸ் அவர்களும் முன் பங்கேற்றுள்ளனர். கனடாவின் முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்வதும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் இப்பயணத்தின் நோக்கங்களாகும். பிரதமர் மாக்கானி ஜனவரி மாதம் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அளித்த உறுதிமொழிகளுக்கு இணங்க முறையான பாதுகாப்பு விதிமுறைகளுடன் வணிக வாய்ப்புகளை மேம்படுத்த சீனாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களை ஜோலி சந்திப்பார் என்றே தொழில்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வகையான வணிக வாய்ப்புகள் குறித்து பேசப்படவுள்ளது அல்லது ஜோலி யாரை சந்திக்க உள்ளார் என்பது குறித்து கூடுதல் விவரங்கள் அந்தந்த துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இடம்பெறவில்லை. கனடாவில் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வது குறித்து பரிசீலித்து வரும் பைட், செரி, ஜிலி மற்றும் சங்காய் லோஞ்ச் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி ஆகிய நான்கு சீன நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக குளோபல் மெயில் இதழுக்கு அளித்த பேட்டியில் ஜோலி தெரிவித்தார். கனடிய தொழிற்சாலையில் சீன மின்சார வாகனங்களை கனடிய நிறுவனங்களே உற்பத்தி செய்ய வேண்டுமென்றும் விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானிடையே அமைதி ஒப்பந்தம் குறித்த மறைமுக பேச்சுவார்த்தைகளின் போது டொனால்டு டிரம்பின் நடத்தையை ஆய்வு செய்வதற்கும் அவரது ஆளுமைக்கு ஏற்றவாறு தகவல் தொடர்புகளை வடிவமைப்பதற்கும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மூத்த உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களுடன் கலந்தாலோசித்ததாக கூறப்படுகின்றது. ட்ரப்சைட் செய்தி ஊடகத்திடம் பேசிய ஒரு ஈரானிய அதிகாரியின் கூற்றப்படி பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் நடந்த பதட்டமான மறைமுக பேச்சுவார்த்தைகளின் போது வழக்கமான அதிகாரத்துவ தகவல் தொடர்புகள் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க தவறிவிட்டன என்பதை ஈரானின் தூதரக உள்வட்டம் உணர்ந்தது. ஏப்ரல் மாதம் இஸ்லாமாபாத்தில் நடந்த பதற்றமான முதல் சுற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவாற்றல் மற்றும் முடிவெடுக்கும் பாணிகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக இரண்டு உயர்மட்ட மனநல நிபுணர்களை நியமிக்கும் முடிவை ஈரானிய ஆலோசனைக் குழு எடுத்தது. நாங்கள் ஒரு மனநோயாளியின் நடத்தை முறை என்று கருதுவதை நிர்வகிக்கும் கண்ணோட்டத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செய்திகளை வடிவமைக்க பேச்சுவார்த்தைகளின் ஆலோசனைக் குழுவில் இரண்டு மூத்த உளவியலாளர்களை சேர்த்துள்ளோம் என்று அந்த ஈரானிய அதிகாரி ட்ரோப்சைட் செய்தி ஊடகத்திடம் கூறினார். பிராந்திய இடைத்தரகர்கள் மூலம் அனுப்பப்பட்ட எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் பொது முன்மொழிவுகளின் மொழி, தொனி மற்றும் காட்சியமைப்பை திருத்துவதில் இருந்த உத்தி பெரிதும் கவனம் செலுத்தியது. கடுமையான சட்ட சொற்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக தெளிவான பரிவர்த்தனை வெற்றிகள், தனிப்பட்ட கௌரவம் மற்றும் நேரடி நிர்வாக நடவடிக்கை ஆகியவற்றுக்கான டிரம்பின் ஆவணப்படுத்தப்பட்ட விருப்பங்களுக்கு ஈர்க்கும் வகையில் செய்திகள் மறுசீரமைக்கப்பட்டன. இந்த நிர்வாக மற்றும் பேச்சுவார்த்தை மேசையில் பெரும் பலன்களை தந்தது மிகவும் ஆக்ரோஷியமான பகிரங்கமான மோதல்களாக இருந்ததை செயல்படக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக மாற்றியது. இந்த நடத்தை மாற்றங்கள் பேச்சுவார்த்தைகளின் வேகத்தில் உடனடி விளைவை ஏற்படுத்தியதாக ஈரானிய அதிகாரி கூறினார். இந்த ஆலோசகர்களின் பரிந்துரைகளை எங்கள் செய்திகளிலும் எழுத்துப்பூர்வ தகவல் தொடர்புகளிலும் நாங்கள் இணைக்க தொடங்கியதில் இருந்தே அவரது எதிர்வினைகள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பட்டுள்ளன என்று அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார்.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 22 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கண்டிப்பா
2: நல்லது. பாடல் கேட்டு மக்கள் சொல்லுங்க.
1: கண்டிப்பா.

0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்ரீனிசா மற்றும் ஹர்ஷ்மாவுடைய குரலில் ஒழிக்க வந்து நேரம் 6:20 நிமிடம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி.
1: எப்படி இருக்கு இன்றைய பொழுது?
2: இன்றைய பொழுது சிறப்பான பொழுதாக இருக்கிறது. நல்ல இயற்கையான காத்துகளும் இன்றைக்கு சொந்த இடங்கள் எல்லாம் நிறைய அன்புகளும் கிடைச்சது. என்னுடைய போன இடம் எல்லாம் நல்ல அன்புகள் கிடைச்சது நீண்ட காலத்துக்கு பிறகு. அதால இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த வானொலியில் கிடைக்கக்கூடிய இன்னும் அன்பு இருக்க பதையம் என்று கொண்டும் அதற்காண்டி பாடல் வந்து ராமன் தேடிய சீரிலிருந்து மலை நின்ற பின் தூறல் போல என்று இந்த கேள்வி இல்ல தலை
1: கேள்வி இல்லையாமா மலை நின்ற பின் தூறல் போல கல்யாணி பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து வித்யாசாகருடைய இசையமைப்பில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:26.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலம் நலமா இருக்கோம். நீங்கள்?
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: பாட்டு வந்து யூத் பாடத்துல அந்த முட்டை கலக்கி போடுங்க.
2: முட்டை கலக்கி? ஆமா. அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
3: இன்னும் இல்லை.
2: இன்னும் இல்லை. நல்ல திரைப்படம் பாருங்கள். இந்த திரைப்படம் கென்ன அவர்களுடைய குரலில் வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. ஜீவியினுடைய இசையமைப்பில் கென்னனுடைய வரிகளில் வந்த பாடல், அவரை பாடிய பாடலும் கூட ஒலிக்கும் இந்த நேரம். 6:32.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனியமா வணக்கம் கடம்பேஸ், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
1: என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் என்ற படத்துல நாட்டுச்சரக்கு என்ற பாட்டு.
1: நாட்டுச்சரக்கு, ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ரஞ்சித் மற்றும் டேனிஷன் குரலில்.
3: ஓகே.

0: அந்தியாடு காதுரா மழையா.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் தேவதாஸ் காய்கிறேன். நீங்க எப்படி சுகமா இருக்கின்றீர்களோ?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க சுகமா இருக்கின்றோம்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: பூவே பூச்சூடவா, அந்த படத்துல இருந்து பூவே பூச்சூடவா அந்த பாட்டுன்றது தானே, அந்த பாட்டை கேட்க விரும்புகிறேன்.
2: ஆமாம், ஜேசுதாசம் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய ஒரு பாடல்.
3: நல்ல பாட்டு,
2: நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி
2: நன்றி.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் லலித் காய்கறன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களை பாட்டுல கேட்டுக்கொண்டு
0: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
3: ஓ, நல்ல வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, நல்லா இருக்கு.
0: நல்ல காலநிலை. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு வசீகராஜர் படத்துல இருந்து ஒரு தடவை சொல்வாய் அந்த படம்.
0: அந்த பாடல், ஆமா. கேட்டு மக்களுங்கள், நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சின்மையினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:47.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கு அடுத்த நேயர். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ரஜி. நாம் பவிகதைக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கின்றேன். வேலை முடிஞ்சு வீட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டை கேட்ப முடியும்.
4: நல்லது. என்ன பாடல் தெரியுது?
5: எனக்கு அந்த இதய கமலம் என்ற படத்துல இருந்து உன்னை காணாத கண்ணல்ல வைபுக்கு டெலிகேட் பண்றேன் இந்த பாட்டு.
4: ஆஹா, நல்லது. கேட்டுமா கேளுங்க. நன்றி
5: நன்றி நன்றி
4: நன்றி. இந்த பாடல் வந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் சுசீலாவின் குரலில். வழக்கம் இந்த நேரம் 6:53.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9055-667-7200.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
4: மனத்தியால செய்திகள்
5: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
6: பிள்ளையான் எனப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் அரங்கேறிய 5 வெவ்வேறான படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தன், ராசிக் முகமட் பைஸ் மற்றும் ஹமீத் லெபே முகமட் ஆகியோரே இந்த புலனாய்வு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 2008 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் படுகொலைகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்சினி முன்னிலையில் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள அறிக்கையின்படி, வெவ்வேறு இடங்களில் T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட பல கொடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து இந்த விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 2008 ஜனவரி 9 முருகன் கோவிலை ஒட்டியுள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இருவர் T-56 துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் 2008 May 22 காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பவனதீவு காவல்துறை அதிகார எல்லைக்குட்பட்ட கொத்தியாபுல பகுதியில் வசித்து வந்த அழகுதுரை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுதக்குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இதனிடையே கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் உட்பட மனிதகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 30 வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இத்தனாயிரு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் July 31 அறிவிக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2019 இடம்பெற்ற உயிர்த்தனாயிறு தாக்குதல்களுக்கு முன்னதாக கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கையில் இருந்தபோதிலும் அவற்றை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உள்ளிட்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை July 31 அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்லோவாக்கிய நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஓர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிரஸ் என் விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் பிரட்டிஸ்வாவில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்தே மாதரம் பாடலை பாடி அந்நாட்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். 1993 ஸ்லோவாக்கியா விடுதலை பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ராபர்ட்டை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மருந்து உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்பந்தத்தின் சிறப்புகளை குறிப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். படுத்தினார். நிறைவாக ஸ்லோவாக்கிய நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 33வது சர்வதேச விருதாகும். வெளிநாட்டில் பிறந்த ஒரு கனடிய பெற்றோருக்கு வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கனடா இனி தானியங்கி குடியுரிமை வழங்கும் என அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த லோஸ்ட் கெனடியன் சட்ட விதிகளுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. அதன்படி கெனடிய பெற்றோர் தங்கள் குழந்தையின் பிறப்பு அல்லது தத்தெடுப்புக்கு முன்பு குறைந்தது 3 ஆண்டுகள் அங்கு வசித்திருப்பதன் மூலம் நாட்டுடனான ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பை நிரூபிக்க வேண்டும். இழந்த கெனடியர்கள் என்பது கனடா தனது குடியுரிமை சட்டங்களின் காலாவதியான விதிகள் என்று கருதியதன் காரணமாக குடியுரிமை இழந்த அல்லது ஒருபோதும் பெறாத மக்களை குறிக்கின்றது. இந்த மாற்றங்கள் பரம்பரை வழி குடியுரிமையை கட்டுப்படுத்தும் சட்டத்தின் சில பகுதிகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று 2023 ஒன்டாரியோ நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இது உருவாக்கப்பட்டவை. முன்னாள் கன்சர்வேட்டிவ் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பரின் கீழிருந்த மத்திய அரசு வெளிநாட்டில் பிறந்த கனடியர்களின் சந்ததியினருக்கான தானியங்கி குடியுரிமையை நீக்கும் ஒரு சட்டத்தை 2009 நிறைவேற்றியது. தற்போதைய லிபரல் அரசாங்கம் 2023 ஒன்டாரியோ உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யவில்லை. நாட்டிற்கு வெளியே பிறந்த கனடியர்களின் குழந்தைகளுக்கு இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை அப்போது நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று திங்களன்று அது கூறியது. புதிய விதிமுறைகளால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து துல்லியமான எண்ணிக்கை தங்களிடம் இல்லை என்றும், ஆனால் காலப்போக்கில் விண்ணப்பங்கள் 1000000 இருக்கலாம் என்றும் கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை தெரிவித்துள்ளது. அணுமின் நிலையங்களுக்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விநியோகம் மற்றும் ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கில் கூடுதல் தடைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய ஆதரவு திட்டத்தை பிரித்தானியா உக்ரைனுக்கு அறிவித்தது. இந்த நடவடிக்கைகள் உக்ரைனின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு தேவையான வருவாயை குறிவைப்பதையுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்று பிரித்தானிய பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் எவியான் பெஸ் பெயின்ஸ் என்ற சுற்றுலா நகர்வில் நடைபெறவிருந்த உச்சி மாநாட்டு அமர்விற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியானது. அங்கு G7 நாடுகளின் தலைவர்களுடன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் லெவன்ஸ்கி கலந்து கொள்ளுகின்றார். இதன்போது பேசிய பிரித்தானிய பிரதமர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் மிருகத்தனமான தாக்குதல்களை கண்டித்தார். மேலும் புட்டினின் போருக்கு எரிபொருளாக இருக்கும் வருவாயை தடுத்து வரவிருக்கும் குளிர்காலங்களில் உக்ரைனுக்கு மின்சாரம் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். ஸ்டார்மரின் அலுவலகத்தின்படி இந்த எரிசக்தி ஒப்பந்தம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு மின்சாரம் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 282 மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏற்றுமதி நிதியுதவியானது இங்கிலாந்தைச் சேர்ந்த யுரன்கோ நிறுவனம் உக்ரைனின் அரச அணுசக்தி உற்பத்தியாளரான எனர்கோ அடோமிக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்கவுள்ளது. ரஷ்யாவின் சட்டவிரோத நிழல் கடற்படை மற்றும் தடைகளை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் நிதி வலையமைப்புகளை குறிவைப்பதன் மூலம் பல முனைகளில் ரஷ்யாவின் போர் முயற்சிகளை முடக்கும் புதிய தடைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 22 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தோமாரதைக்கு நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றோம். உங்கள நிகழ்ச்சிகளோட நாங்களும் பயணித்து கொண்டோம்.
0: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
1: பொழுது சிறப்பா இருக்குது. நல்லா இருக்கு. ஆளுங்க மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். மழை பெய்யும் பெய்யும்
0: என்ன பாடல் தெரியுது?
1: எனக்கு இன்றைக்கு இதய முரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே அந்த பாடல் கேட்போம்.
0: நல்லது கேட்டு மக்களுங்கள் நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் தமிழனுடைய சேமிப்பல் வர்க் அவர்களுடைய வரிகளில் தீராஜ் மற்றும் ஆதித்யா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:11.